அர் அகமே கோத்திர பார் பிரமக மில சதகுரு லாக வசீட்டா தின் குர் பஜன சுகா நே ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மான்முக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன் மிலாவோ குர் சாது காச கரட் சதமுக லீட்டா யா நான் குர் கேலாலே குல்லே லாக சங்கத

சகலகட்டாக்கோ தேவோதான கர்ணக்க ராமனகார் சுவாமி சகல கட்டாக்கே அந்தர்ஜாமி அப்பனை கத்மித் ஜானோ ஆப்பே ஆப்பன சங்க ஆப்ரவராத்தே தும்ரி உஸ்தத் தும்தே ஹோய் நானக அவர் ந ஜான சுகோய் சர்வ தர்ம சேஷ்ட தர்ம ஹர் கோ நாம ஜப நிர்மல கர்ம சகல கிரியாமே ஊத்தும் கிரியா சாத் சங்க துர்மத் மல் ஹிரியா சகல உத்தம் மே உத்தம் பலா ஹர் கா நாம் ஜப்போ ஜீ சதா சகல பானி மே அமிர்த பானி ஹர் கோ ஜஸ் துன் ரசன் பகானி சகல தான் தே ஓ ஊத்தம் தான் நானக ஜேகட வசே ஹர் நாம ஸ்லோக நிர்குணியார் ஏ ஆனியா தோ பிரபு சதா சுமால் ஜின்கியா தே சீத ரக்ஷ நானக நிபகீ நால் அஷ்டபதி பரமையா கே குண சேத பரானி கவன மூல் தே கம் திஷ்டானி ஜிந்தூ சாஸ்வா சீகாரயா கர்ப அக்னமே ஜினே உபாரயா பார் பவஸ்தா துஜே பியாரே தூத பர் ஜோபன போஜன சுக சூத பிரத பயா ஊப்பர் சாக சயன முக பியாவோ பைட் தௌ தயன இஹோ நிர்குண குண கஷு நா பூஜை பக்ஸ லியோ தௌ நானக சீஜை ஏ பிரசாத் ஹர் ஊப்பர் சுக பச துத பிராத் மீத் பந்தா சங்க ஹச ஏ பிரசாத் பீவை சீ தல ஜலா சுகதாயி பவன பாப அமுல்லா ஜே பிரசாத் போகே சவரசா சகல சமகிரி சங்க சாத் பசா தீனே ஹஸ்த பாவ கர்ண நித் ரசனா இசே தியாக அவர் சங்க ரச்சனா ஐசே தோக மூட அந்த வியாபே நானக காட லேஓ பிரபு ஆபே